கம் எல்ல ஜொட்னா கம் எல்ல ஜொட்னா டொங்கிர் மஜொட்னா சுமிக்கு ஜொட்னா